0: அகப்
1: அகோ பாய் பாய் பாய் பாய் பாய்
0: காத்து வாக்குடா நத்தீச்சாக்குடா வை வை வை நான் காத்து